0: தமிழகம் கேட்காம் தமிழ் கானங்கள்.
1: தமிழகத்தில் இனி தாமரை ரஜன நிர்வகிச்சு ஜெய்ம்ஸ் வசந்தன் சங்கீதம் நல்கிய கானம் கேட்காம். ஆலாபனம் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.